i dore ni mabie iriteli gie kaashtak u mihi katate ama dahar edahelini bindu bindu daham mihir hadpina meru sore karai dorin dor patruwa pahan karana hadamandale kan kalu rasa gangule ஓ ஏ வினக்கட்னவு ஒப்பு திமுத்து ரேடியோவு

சாந்தகுருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

0: கேட்டு சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார் சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ